0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: June 27, அலெக்சாந்திரியா நகர், புனித சிரில். எகிப்து நாட்டிலுள்ள அலெக்சாந்திரியா நகரில் வாழ்ந்த இறைபக்தியுள்ள குடும்பத்தில் கிபி 376 பிறந்தார் சிரில். அலெக்சாந்திரியாவில் தன் ஆரம்ப கல்வியினையும் இறையியலையும் கற்றுத்தேர்ந்த சிரில் தன் உறவினரும் மறைத்தந்தையுமான தியோப்லஸ் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 412 தியோப்லஸ் மரணமடைந்ததால் சிரில் மறைத்தந்தையாக பொறுப்பேற்க கிறிஸ்தவர்களை தாக்கிய யூதர்களை அலெக்சாந்திரியா நகரிலிருந்து வெளியேற்றினார். ஆண்டவர் இயேசு மனித இயல்புடையவர், அவரிடம் இறை இயல்பு இல்லை என்ற நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த சிரில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினை சந்தித்து திருச்சங்கத்தினை கூட்ட ஏற்பாடு செய்தார். கிபி 431 June 22 எபேசு நகரில் கூடிய திருச்சங்கத்தில் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். கொனஸ்தாந்தினோபிளின் ஆயர் நெஸ்தோரியுஸ் ஆதரவாளர்களுக்கும் சிரிலின் ஆதரவாளர்களுக்கும் கலகம் மூண்டதால் சிரில் பேரரசன் 2 தியோடஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருத்தந்தையின் பிரதிநிதி பேரரசரிடம் உண்மைகளை தெரிவித்ததால் விடுதலை செய்யப்பட்ட சிரில் கிபி 444 June 27 விண்ணகமடைந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆண்டவரின் உண்மை தன்மையினை அறிவித்த சிரிலினை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1882 திருத்தந்தை 13 சிங்கராயர் சிரிலை திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அலெக்சாந்திரியா நகர் புனித சிரிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.

சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவப் படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மைப் போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றி கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றி கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களை கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவைச் சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது
படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்தச் சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 பயஸ் உலக இரட்சகர் சபையினரிடம் இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாட்டில் பங்கேற்கின்றனர். இறுதியாக சகாய அன்னையின் திருவுருவம் ஒரு புனித அடையாளம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அன்னை நமக்கு என்றும் நித்திய சகாயமாக துணை நிற்பார் என்பதே இந்த வரலாறு நமக்கு தரும் மாபெரும் நம்பிக்கையாகும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் தொடக்க அமர்வு June 26 வெள்ளியன்று வத்திக்கானில் தொடங்கியது. இதில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 178 கர்தினால்மார்கள் பங்கேற்றனர். காலை புனித பேதுரு பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கில் கர்தினால்மார்கள் பல்வேறு பணிக்குழுகளாக பிரிந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். எப்படிப்பட்ட உலகில் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் திருத்தந்தை தொடக்க உரையாற்றினார். பின்னர் போலந்து நாட்டின் கர்தினால் கிரகோர்சிரிஷ் இன்றைய உலகின் துன்பங்கள், சவால்கள் மற்றும் நம்பிக்கையின் அடையாளங்களை மையமாக கொண்டு விவிலிய சிந்தனையை வழங்கினார். கலந்துரையாடல்களில் சமூக மற்றும் அரசியல் பிளவுகள், வன்முறை, போர்கள், தவறான தகவல் பரவல், மத மற்றும் இன சிறுபான்மையினருக்கு எதிரான துன்புறுத்தல்கள், யூத எதிர்ப்பு மனப்பான்மை, தனிமனிதவாதம், குடும்ப சீர்கேடு, தனிமை, இளைஞர் வேலைவாய்ப்பின்மை, போதைப்பொருள் பயன்பாடு, நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையின்மை, மதசார்பின்மை, புலம்பெயர்வு, ஊழல் மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்த சவால்களுக்கு மத்தியில் திரு அவை அனைவரையும் அரவணைக்கும் தாயாகவும் அனைவருக்கும் திறந்த இல்லமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பங்கு வாழ்வை புதுப்பித்து துன்புறுவோருக்கு அருகில் நிற்பதன் மூலம் மனித மாண்பு, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொதுநலனை பாதுகாப்பதே திரு அவையின் முக்கிய பணியாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
2: மாமன்ற செயல்பாட்டின் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 25 வியாழனன்று கண்ட அளவிலான மாமன்ற அமைப்புகளின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடினார். June 23 முதல் 25 வரை இடம்பெற்ற 3 ஆலோசனை அவை கூட்டத்தின் நிறைவாக இடம்பெற்ற இந்த சந்திப்பில் லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓசியானியா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கண்ட அளவிலான மாமன்ற ஒருங்கிணைப்பாளர்களும் பங்கேற்றனர். ஆயர் மாமன்றத்தின் பொது செயலரான கர்தினால் மேரியோ கிரெச் அவர்கள் திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பு திரு அவையின் ஒன்றிணைந்த பயண மாற்றத்தை முன்னெடுப்போருக்கு உற்சாகமளிக்கும் முக்கிய அடையாளமாக அமைந்ததாக கூறினார். மேலும் உள்ளூர் திரு அவைகளில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பயண பள்ளிகள், பயிற்சி திட்டங்கள், கருத்தரங்குகள், செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். அருச்சகோதரி நத்தாலி பெக்வார்ட் தலைமையிலான நீண்ட இறைவேண்டலுடன் தொடங்கிய இக்கூட்டத்தில் செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. மாமன்றத்தின் இறுதி ஆவணத்தை ஒவ்வொரு உள்ளூர் திரு அவையும் தங்களது பணி சூழலுக்கேற்ப செயல்படுத்துவது இந்த புதிய கட்டத்தின் நோக்கம் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் பிற்பகல் அமர்வு June 26 வெள்ளியன்று திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கில் நடைபெற்றது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் மற்றும் வெனிசுலா மக்களுக்காக இறைவேண்டலுடன் அமர்வு தொடங்கியது. அதிகாரத்தின் கலாச்சாரமும் அன்பின் நாகரிகமும் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இவ்வமர்வு திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலின் 5 அதிகாரத்தை மையமாக கொண்டிருந்தது. கர்தினால் பாப்லோ விர்ஜிலியோ டேவிட் அவர்கள் தலைமையேற்க கர்தினால் விக்டர் மானுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் தொடக்க உரையாற்றினார். அமர்வின் தொடக்கத்திலும் நிறைவிலும் திருத்தந்தை பங்கேற்றார். இன்றைய உலகில் அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட கலாச்சாரம், போர்கள், வன்முறை, சமூக பிளவுகள் மற்றும் அதிகாரத்தின் தர்க்கத்திற்கு அடிப்பணியும் மனப்பான்மை குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்நிலைக்கு பதிலாக அமைதி, அன்பு, நல்லிணக்கம், மன்னிப்பு, நீதியை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் வழியாக திரு அவை உலகிற்கு நம்பகமான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரு அவையின் நம்பகத்தன்மைக்கு அதன் ஒற்றுமை இன்றியமையாதது என்றும், குறிப்பாக இஸ்லாம் உள்ளிட்ட பிற சமயங்களுடனும் கிறிஸ்துவ சபைகளுடனும் உரையாடலை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் எடுத்துரைக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மீதான விசுவாசமும் நற்செய்தியும் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் சமுதாயத்தை மாற்றும் வல்லமை பெறும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் வாழ்வு பயணத்தை எடுத்துரைக்கும் லியோ இன் ரோம் என்ற ஆவணப்படத்தை வத்திக்கான் செய்திகள் July 1 வெளியிட உள்ளது. ஏற்கனவே வெளியான லியோன் தே பெரு மற்றும் லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் தற்போதைய திருத்தந்தை 14 லியோவான ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் ஏறக்குறைய 20 வாழ்ந்த மற்றும் பணியாற்றிய காலத்தை மையமாக கொண்டுள்ளது. 1981 அமெரிக்காவிலிருந்து இத்தாலி வந்தது முதல் புனித அகுசினார் சபையின் தலைவராக 2 பணியாற்றியது, பின்னர் ஆயர்களுக்கான திருப்பிட பேராயத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டதும், 2023 கர்தினாலாக உயர்த்தப்பட்டதும் வரை அவரது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதில் இதுவரை வெளியிடப்படாத புகைப்படங்கள், காணொலி காட்சிகள், மேலும் அவருடன் பணியாற்றிய அகுஸ்தினார் துறவிகள், முன்னாள் வகுப்பு தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் திருப்பிட பேராய உறுப்பினர்களின் சாட்சியங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணப்படம் திருத்தந்தையின் பெருநாட்டிலான மறைப்பணியை எடுத்துரைத்த லியோந்தே பெரு மற்றும் அவரது அமெரிக்க வேர்களை அறிமுகப்படுத்திய லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடராக அமைகிறது.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: June 27, அலெக்சாந்திரியா நகர், புனித சிரில். எகிப்து நாட்டிலுள்ள அலெக்சாந்திரியா நகரில் வாழ்ந்த இறைபக்தியுள்ள குடும்பத்தில் கிபி 376 பிறந்தார் சிரில். அலெக்சாந்திரியாவில் தன் ஆரம்ப கல்வியினையும் இறையியலையும் கற்றுத் தேர்ந்த சிரில் தன் உறவினரும் மறைத்தந்தையுமான தியோஃபிலஸ் அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கிபி 412 தியோஃபிலஸ் மரணமடைந்ததால் சிரில் மறைத்தந்தையாக பொறுப்பேற்க கிறிஸ்தவர்களை தாக்கிய யூதர்களை அலெக்சாந்திரியா நகரிலிருந்து வெளியேற்றினார். ஆண்டவர் இயேசு மனித இயல்புடையவர், அவரிடம் இறை இயல்பு இல்லை என்ற நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கையினை கடுமையாக எதிர்த்த சிரில் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினை சந்தித்து திருச்சங்கத்தினை கூட்ட ஏற்பாடு செய்தார். கிபி 431 June 22 நாள் எபேசு நகரில் கூடிய திருச்சங்கத்தில் நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைக்கு கண்டனம் தெரிவித்து ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்று அறிக்கையிட்டார். கொனஸ்தாந்தினோபிளின் ஆயர் நெஸ்தோரியஸ் ஆதரவாளர்களுக்கும் சிரிலின் ஆதரவாளர்களுக்கும் கலகம் மூண்டதால் சிரில் பேரரசன் 2 தியோடஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருத்தந்தையின் பிரதிநிதி பேரரசரிடம் உண்மைகளை தெரிவித்ததால் விடுதலை செய்யப்பட்ட சிரில் கிபி 444 June 27 நாள் விண்ணகமடைந்தார். நெஸ்தோரியஸின் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து ஆண்டவரின் உண்மைத்தன்மையினை அறிவித்த சிரிலினை திரு அவை புனிதராக உயர்த்த கிபி 1882 திருத்தந்தை 13 சிங்கராயர் சிரிலை திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். அலெக்சாந்திரியா நகர் புனித சிரிலின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் அருகில் இருப்போரின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.

சகாய அன்னை. சகாய அன்னை என்ற திருப்பெயருக்கு என்றும் உதவி புரியும் தாய் என்று பொருள். அன்னை மரியா துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணையாகவும், கண்ணீரில் வாடுபவர்களுக்கு ஆறுதலாகவும், ஆபத்து காலங்களில் ஒரு பாதுகாப்பான அரணாகவும் விளங்குகிறார். அன்னை மரியாவின் இந்த திருவுருவப் படம் பழமையான கிறிஸ்தவ ஐக்கான் கலைமரபிலிருந்து தோன்றிய மிகவும் புகழ்பெற்ற ஓவியமாகும். இது கலை நுணுக்கங்கள் மட்டுமன்றி ஆழமான ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பாரம்பரிய கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி இந்த ஓவியத்தை புனித லூக்கா வரைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் அன்னை மரியாவின் வாழ்வையும் ஆண்டவர் இயேசு அனுபவித்த திருப்பாடுகளையும் ஆழ்ந்து தியானித்து இந்த சித்திரத்தை உருவாக்கினார். இந்த ஓவியம் உருவான பிறகு அன்னை மரியா இதனை நேரில் கண்டு ஆசீர்வதித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று அவர் வாக்குறுதி அளித்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த திருவுருவ படத்தில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பொருளை நமக்கு தெரிவிக்கின்றது. இது வெறும் ஓவியம் மட்டுமல்ல, விவிலிய உண்மைகளை விளக்கும் ஒரு மௌன போதனையாகவும் இருக்கின்றது. படத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் காலிலிருந்து ஒரு செருப்பு கழன்று தொங்குவதை காணலாம். இது இயேசுவின் முழுமையான மனித இயல்பை குறிக்கிறது. அவர் நம்மை போலவே அச்சத்தையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகின்றது. வரவிருக்கும் சிலுவை பாடுகளை கண்டு அவர் அஞ்சினார் என்பதை அந்த தொங்கும் செருப்பு அடையாளப்படுத்துகிறது. அதே சமயம் அஞ்சி நடுங்கும் குழந்தை இயேசு தன் தாய் மரியாவின் கையை இரு கரங்களால் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளார். இந்த செயல் அன்னை மரியா நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் பறைசாற்றுகிறது. நாம் துன்பப்படும்போது அன்னையின் கரங்களை பற்றி கொண்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதுதான் இதன் செய்தி. இந்த ஓவியத்தில் அன்னை மரியா தன் மகனை பார்க்காமல் நேராக நம்மையே பார்த்து கொண்டிருப்பார். இது நமது துன்பங்களைக் கண்டு அவர் பரிந்து பேசுவதையும் நம் வேண்டுதல்களை கேட்பதையும் உணர்த்துகின்றது. ஓவியத்தின் இருபுறமும் வானதூதர்கள் இயேசுவின் திருப்பாடுகளின் கருவிகளை ஏந்தி நிற்கின்றனர். புனித மிக்கேல் வானதூதர் மற்றும் புனித கபிரியேல் வானதூதர் ஆகியோர் சிலுவை, முள்முடி மற்றும் ஆணிகளை தாங்கியுள்ளனர். வருங்காலத்தில் தாம் சந்திக்கப் போகும் சிலுவைச்சாவை கண்டு அஞ்சி குழந்தை இயேசு தன் தாயிடம் தஞ்சம் புகுவதே இச்சித்திரத்தின் மையக்கருத்தாகும். இது மீட்பின் திட்டத்தையும் அன்னையின் பங்கையும் விளக்குகின்றது. இந்த திருவுருவ படம் தொடக்கத்தில் கிரீட் தீவில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வரலாற்றின்படி ஒரு வணிகர் இந்த புனித படத்தை அங்கிருந்து திருடி கடல் வழியாக சென்றதாக ஒரு குறிப்பு உள்ளது. அந்த வணிகர் கப்பலில் பயணம் செய்தபோது கடலில் ஒரு பெரும் புயல் உருவானது. கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்தபோது அந்த வணிகர் தான் மறைத்து வைத்திருந்த அன்னையின் திருவுருவ படத்தை வெளியே எடுத்து வேண்டினார். அப்போது ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்தது. கொந்தளித்த கடல் உடனடியாக அமைதியடைந்தது. இந்த பயணத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் உயிர் பிழைத்து கரை சேர்ந்தனர். இதன் மூலம் அன்னை மரியா ஆபத்தில் காக்கும் அன்னை என்பது முதன் முதலில் கடல் பயணத்தின் போது நிரூபிக்கப்பட்டது. பின்னர் இந்த படம் ரோமுக்கு கொண்டு வரப்பட்டு அங்குள்ள புனித மத்தேயு ஆலயத்தில் வைக்கப்பட்டது. காலப்போக்கில் போர் மற்றும் படையெடுப்புகளால் அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. அப்போது இந்த படம் பல ஆண்டுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு இல்லாமல் போனது. 1850 முதல் 1851 காலகட்டத்தில் ஒரு முதிய குருவானவர் மைக்கேல் என்ற சிறுவனிடம் இந்த படத்தின் மகிமையையும் அதன் மறைக்கப்பட்ட வரலாற்றையும் பகிர்ந்து கொண்டார். இது
படத்தின் மீட்புக்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. அந்த சிறுவன் வளர்ந்து குருவான பின்பு உலக இரட்சகர் சபையைச் சேர்ந்தவர்களிடம் இந்த தகவலை தெரிவித்தார். 1855 ஜனவரி மாதத்தில் அந்த சபையினர் ரோமில் ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆச்சரியமாக அவர்கள் வாங்கிய அந்த இடமே முன்பு புனித மத்தேயு ஆலயம் இருந்த இடமாகும். பின்னர் அதே இடத்தில் புனித அல்ஃபோன்ஸ் லிகோரி பெயரில் ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட்டது. திருத்தந்தை 9 உலக இரட்சகர் சபையினரிடம், இவரை உலகம் முழுவதற்கும் தெரியப்படுத்துங்கள் என்ற கட்டளையுடன் 1866 இந்த படத்தை மீண்டும் அந்த ஆலயத்தில் நிலைநிறுத்தினார். அதன் பிறகு இந்த பக்தி உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவியது. இன்று ரோம் நகரில் உள்ள புனித அல்ஃபோன்ஸ் ஆலயம் இந்த பக்தியின் உலகளாவிய மையமாகவும் திருப்பயண தலமாகவும் திகழ்கின்றது. இந்தியாவிலும் இந்த பக்தி மிகவும் ஆழமாக பரவியுள்ளது. குறிப்பாக சென்னை, மும்பை மற்றும் கோவா ஆகிய இடங்களில் உள்ள சகாய அன்னை ஆலயங்களில் வாரம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நவநாள் வழிபாடு

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் தொடக்க அமர்வு June 26 வெள்ளியன்று வத்திக்கானில் தொடங்கியது. இதில் உலகின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 178 கர்தினால்மார்கள் பங்கேற்றனர். காலை புனித பேதுரு பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கில் கர்தினால்மார்கள் பல்வேறு பணிக்குழுகளாக பிரிந்து கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். எப்படிப்பட்ட உலகில் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் திருத்தந்தை தொடக்க உரையாற்றினார். பின்னர் போலந்து நாட்டின் கர்தினால் கிரகோர்ஸ் ரிஷ் இன்றைய உலகின் துன்பங்கள், சவால்கள் மற்றும் நம்பிக்கையின் அடையாளங்களை மையமாக கொண்டு விவிலிய சிந்தனையை வழங்கினார். கலந்துரையாடல்களில் சமூக மற்றும் அரசியல் பிளவுகள், வன்முறை, போர்கள், தவறான தகவல் பரவல், மத மற்றும் இன சிறுபான்மையினருக்கு எதிரான துன்புறுத்தல்கள், யூத எதிர்ப்பு மனப்பான்மை, தனிமனிதவாதம், குடும்ப சீர்கேடு, தனிமை, இளைஞர் வேலைவாய்ப்பின்மை, போதைப் பொருள் பயன்பாடு, நிறுவனங்களின் மீதான நம்பிக்கையின்மை, மதசார்பின்மை, புலம்பெயர்வு, ஊழல் மற்றும் சுற்றுச்சூழல் நெருக்கடி உள்ளிட்ட பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்த சவால்களுக்கு மத்தியில் திரு அவை அனைவரையும் அரவணைக்கும் தாயாகவும் அனைவருக்கும் திறந்த இல்லமாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். பங்கு வாழ்வை புதுப்பித்து துன்புறுவோருக்கு அருகில் நிற்பதன் மூலம் மனித மாண்பு, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொதுநலனை பாதுகாப்பதே திரு அவையின் முக்கிய பணியாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர்.
2: மாமன்ற செயல்பாட்டின் அடுத்த கட்ட முன்னேற்றம் குறித்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் June 25 வியாழனன்று கண்ட அளவிலான மாமன்ற அமைப்புகளின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடினார். June 23 முதல் 25 வரை இடம்பெற்ற 3 ஆலோசனை அவை கூட்டத்தின் நிறைவாக இடம்பெற்ற இந்த சந்திப்பில் லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, ஓசியானியா, மத்திய கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் கண்ட அளவிலான மாமன்ற ஒருங்கிணைப்பாளர்களும் பங்கேற்றனர். ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலரான கர்தினால் மேரியோ கிரெச் அவர்கள் திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பு திரு அவையின் ஒன்றிணைந்த பயணமாற்றத்தை முன்னெடுப்போருக்கு உற்சாகமளிக்கும் முக்கிய அடையாளமாக அமைந்ததாக கூறினார். மேலும் உள்ளூர் திரு அவைகளில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பயண பள்ளிகள், பயிற்சி திட்டங்கள், கருத்தரங்குகள், செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் நிகழ்வுகள் குறித்து எடுத்துரைத்தார். அருச்சகோதரி நத்தாலி பெக்வார்ட் தலைமையிலான நீண்ட இறைவேண்டலுடன் தொடங்கிய இக்கூட்டத்தில் செவிமடுத்தல் மற்றும் பகுத்தறிதல் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. மாமன்றத்தின் இறுதி ஆவணத்தை ஒவ்வொரு உள்ளூர் திரு அவையும் தங்களது பணி சூழலுக்கேற்ப செயல்படுத்துவது இந்த புதிய கட்டத்தின் நோக்கம் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் பிற்பகல் அமர்வு June 26 வெள்ளியன்று திருத்தந்தை புனித 6 பவுல் அரங்கில் நடைபெற்றது. அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் மற்றும் வெனிசுலா மக்களுக்காக இறைவேண்டலுடன் அமர்வு தொடங்கியது. அதிகாரத்தின் கலாச்சாரமும் அன்பின் நாகரிகமும் என்ற தலைப்பில் இடம்பெற்ற இவ்வமர்வு திருத்தந்தை அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலின் 5 அதிகாரத்தை மையமாக கொண்டிருந்தது. கர்தினால் பாப்லோ விர்ஜிலியோ டேவிட் அவர்கள் தலைமையேற்க கர்தினால் விக்டர் மானுவேல் பெர்னாண்டஸ் அவர்கள் தொடக்க உரையாற்றினார். அமர்வின் தொடக்கத்திலும் நிறைவிலும் திருத்தந்தை பங்கேற்றார். இன்றைய உலகில் அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட கலாச்சாரம், போர்கள், வன்முறை, சமூக பிளவுகள் மற்றும் அதிகாரத்தின் தர்க்கத்திற்கு அடிப்பணியும் மனப்பான்மை குறித்து கர்தினால்மார்கள் கவலை தெரிவித்தனர். இந்நிலைக்கு பதிலாக அமைதி, அன்பு, நல்லிணக்கம், மன்னிப்பு, நீதியை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மற்றும் உரையாடல் ஆகியவற்றின் வழியாக திரு அவை உலகிற்கு நம்பகமான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரு அவையின் நம்பகத்தன்மைக்கு அதன் ஒற்றுமை இன்றியமையாதது என்றும் குறிப்பாக இஸ்லாம் உள்ளிட்ட பிற சமயங்களுடனும் கிறிஸ்துவ சபைகளுடனும் உரையாடலை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் எடுத்துரைக்கப்பட்டது. கிறிஸ்துவின் மீதான விசுவாசமும் நற்செய்தியும் வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் சமுதாயத்தை மாற்றும் வல்லமை பெறும் என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் வாழ்வு பயணத்தை எடுத்துரைக்கும் லியோ இன் ரோம் என்ற ஆவணப்படத்தை வத்திக்கான் செய்திகள் July 1 வெளியிட உள்ளது. ஏற்கனவே வெளியான லியோன் தே பெரு மற்றும் லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த படம் தற்போதைய திருத்தந்தை 14 லியோவான ராபர்ட் பிரான்சிஸ் பிரேவோஸ்ட் அவர்கள் ரோம் நகரில் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் வாழ்ந்த மற்றும் பணியாற்றிய காலத்தை மையமாக கொண்டுள்ளது.

0: 1981 அமெரிக்காவிலிருந்து இத்தாலி வந்தது முதல் புனித அகுசினார் சபையின் தலைவராக 2 முறை பணியாற்றியது, பின்னர் ஆயர்களுக்கான திருப்பிட பேராயத்தில் தலைவராக நியமிக்கப்பட்டதும், 2023 கர்தினாலாக உயர்த்தப்பட்டதும் வரை அவரது வாழ்வின் முக்கிய நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இதில் இதுவரை வெளியிடப்படாத புகைப்படங்கள், காணொலி காட்சிகள், மேலும் அவருடன் பணியாற்றிய அகுசினார் துறவிகள், முன்னாள் வகுப்பு தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் திருப்பிட பேராய உறுப்பினர்களின் சாட்சி இடம்பெற்றுள்ளன. இந்த ஆவணப்படம் திருத்தந்தையின் பெருநாட்டிலான மறைப்பணியை எடுத்துரைத்த லியோந்தே பெரு மற்றும் அவரது அமெரிக்க வேர்களை அறிமுகப்படுத்திய லியோ ஃப்ரம் சிகாகோ ஆகிய ஆவணப்படங்களின் தொடராக அமைகிறது.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறளை பார்க்கிறோம். அது நான்கு அறன்களை வலியுறுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்வதற்கான ஒரு அறைகோல் விடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்போ அறம் என்றாலே நான்கு, இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த நான்கு? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஓர் அறன். அவா, அவா என்றால் பேராசை கொள்ளுதல். அவாவின்மை, பேராசை கொள்ளாதிருத்தல். ஆக பேராசையை தவிர்த்தல் வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். பேராசை மிகப்பெரிய பாவம் என்று திருஅவை கூறுகிறது. எனவேதான் தலையான ஏழு பாவங்களிலே இந்த பேராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அழுக்காறு அவா வெகுளி. வெகுளி என்பது சினம், சீற்றம். அங்கு கோபம் பொங்கி வருதல். ஆக இந்த சீற்றம் சினம் என்பதும் அது அறத்துக்கு எதிரான ஒன்று. நிறைவாக இன்னா சொல், இனிய சொல், இன்னா சொல். இனியவை நாற்பது, இன்னா நாற்பது என்று தமிழ் இலக்கியத்திலே மிக சிறந்த காப்பியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆக அந்த இன்னா சொல், இனியவை கூறல் என்பது பண்பு, இன்னாதவை கூறல் என்பது பண்பற்ற தன்மை. இந்த நான்குமே தவிர்க்கப்பட வேண்டும். ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நான்கும் தவிர்க்கப்படுகையில் அங்கு இயல்பாகவே இறையாட்சிக்குரிய நற்பண்புகள் பொங்கி வருகின்றன. அந்த நான்கும் இருக்கையில் அங்கு முதல் கொலை நடந்ததே அந்த கொலை தொடரும். காயின் பொறாமை கொள்கிறார் தன் தம்பி ஆபேல் மீது. அந்த பொறாமை அதனுடைய விளைவாகவும் அதனுடைய உள்ளீடாகவும் பேராசை இருக்கிறது. தான் கடவுளுக்கு விருப்பமான முறையில் நடக்காமலேயே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை. அது நடக்கவில்லை. தன் தம்பியின் மீது அங்கு பொறாமை கொண்டு சீற்றம் வருகிறது, கோபம். அது எப்படி, இவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அந்த சீற்றத்தின் விளைவாக அங்கு இன்னா சொல் மட்டுமல்ல, இன்னா

0: செயலும் நடக்கிறது, கொலையே நடந்து விடுகிறது. இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் கூட கடவுள் காயினிடம் கேட்கிறார், காயின் உன் தம்பி எங்கே? நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா? இப்படி கேட்பது என்பது இன்னாச்சொல், அது இனிய சொல் அல்ல, அக்கறையற்ற சொல். எனவே இந்த நான்கும் தவிர்க்கப்பட்டு அறங்கள் இன்று வளர்க்கப்பட வேண்டும். பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல் என்கின்ற இந்த நான்கும், இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொல் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னாச்சொல் என்பதை இன்னும் ஒரு நான்கு கருத்துக்களாக கூட பார்க்கலாம். பொய் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், கடுஞ்சொல் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், அடுத்தவரை பற்றி இல்லாது பொல்லாத சொல்கிற புறங்கூறுதல் ஒரு இன்னாச்சொல், தேவையற்ற செய்திகளை பேசிக் கொண்டிருத்தல், இன்றைக்கு வருகிற தொடர்கள் அதில் வருகிற கதைகள் அதை பற்றி நேரத்தை வீணடித்தல், இவை எல்லாமே இன்னாச்சொல். எனவே இந்த நான்கையுமே தவிர்த்து அறன்களை வலியுறுத்தி இறையாட்சிக்குரிய மாந்தர்களாக வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இதை ஒரு திட்டமாக, வாழ்வியல் நெறியாக இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். பிறருக்கு உறுதுணையாக நிற்போம். நம் குடும்பங்களிலே, வாழ்கின்ற பணி செய்கின்ற இடங்களிலே இந்த நான்கையும் மற்றவர்கள் தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு சூழலையும் உருவாக்குவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இறைவனுக்கு திருவளமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்வோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலம் 13 ஞாயிற்கான மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுவன் தான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே ஒரு அழகான மரத்தை காண்கிறான். அந்த மரத்தின் அடியே விழக்கூடிய விதைகளை ஒரு பெரியவர் புரக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம், ஐயா, இந்த மரம் போல எங்க வீட்டிலும் ஒரு மரம் நட்டு வளர்க்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த விதைகளை இந்த சிறுவனிடத்திலே கொடுத்து, இந்த விதை அழகாக இருக்கும், தோல் பகுதி தடிமனாக இருப்பதால் சில காரியங்களை செய்து இதை முளைக்க வைக்க வேண்டும், நீ செய்து பார், இது கட்டாயம் முளைக்கும், இதே போல உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீ ஒரு மரத்தையே உருவாக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறான். சிறுவன் அந்த வீட்டிற்கு வந்து சாமி படத்திற்கு அழகே அந்த விதையை வைத்து விடுகிறான். அவ அப்பா 2-3 நாட்கள் அதை கவனித்து, மகனே, ஏன் இந்த விதையை இப்படியே வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பா, அந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி முளைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார், இதை முளைக்க வைத்து வீட்டில் அருகே மரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்லுகிறான். அப்ப அவங்க அப்பா, ஏன் இப்ப இதைய நட்டு வைக்காம இப்படியே வச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல இது அழகா இருக்கு, இத மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா நான் பார்க்க முடியாதே அப்படிங்கறதுக்காக எனக்கு யோசனையாவே இருக்கு, பேசாம இதை இப்படியே வச்சிடலாமான்னு நினைக்கிறேன், வச்சிருக்கலாம், விதையை மட்டும் அழகோட பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா, இது மரமாக வேண்டும் என்கிற ஆசையோடு வாஞ்சையோடு தான் நீ முதல்ல அந்த முதியவரிடமிருந்து இதை வாங்கிவிட்டு வந்தாய், இது மண்ணில் புதைந்து மடிந்தால்தான் அதிலிருந்து வேறுபட்டு அதற்கு பிறகு முளை அரும்பி மேலே வந்து அது ஒரு மரக்கன்றாயி அப்புறம் பின்னால மரமாகும், இதை செய்துத்தான் ஆக வேண்டும், இதை செய்வதன் வழியாகத்தான் அந்த முழுமையான மரம் என்கிற பலனை உன்னுடைய கண்ணால் பார்க்க முடியும். இந்த கதை சொல்லக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறோம் என்றால் அதற்குரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் கூட, நாம் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்குரிய விலையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய விலைகளை கொடுக்க நாம் தயங்குகிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆழமாக நாம் எப்படிப்பட்ட வகையில் என்னென்ன விலை கொடுத்து நம்முடைய நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக சிந்திப்போம். முதலாவதாக, பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கிற 2 வாசகத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், திருமுழுக்கு வழியாக நாம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம், பழைய இயல்பு இறந்து போய்விட்டது, புது வாழ்வை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற நிறைவாழ்வுக்கு போய் சேர வேண்டும், என்றால் அதற்கு மிக முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விலை நம்முடைய பாவ வாழ்க்கையை. ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சுயநலம், அகந்தை, வெறுப்பு, பொறாமை, பாவ பழக்க வழக்கங்கள் என பல நிலைகளிலே நம்முடைய பாவ பழைய இயல்பு ஒட்டி கொண்டே இருக்கிறது. திருமுழுக்கு பெற்று நம்பிக்கை வாழ்க்கையை தொடங்கிய நாம் இன்னும் அதே இயல்போடு அந்த பழைய பாவ இயல்பை இறந்து போக செய்யாமல் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் அந்த விலையை கொடுத்து நிறைவாழ்வை பெற நாம் தவறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்துவர்களாக வாழ்வதிலே எந்த பலனும் இல்லை. திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று சொல்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கிறது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவாழ்வு நோக்கி பயணிக்கிற நாம், குறிப்பாக சீடத்துவ வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற நாம், முதல்ல கொடுக்க வேண்டிய விலை நம்முடைய பாவ இயல்பை, பழைய பாவ இயல்பை விட்டுவிடுவது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவ இயல்பை விட்டுவிட வேண்டும் என்று முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்கிற நற்செய்தி வாசகத்திலே இப்படி வாசிக்கிறோம், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் நம்முடைய உறவுகளை, பெற்றோரை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க கூடாது என்று அல்ல. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பார்வையில் புனிதமான நேசிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொல்ல விளைகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவு, நம்முடைய பிள்ளைகள் என்று நம்முடைய வட்டம் சுருங்கி விடுகிறது. நம்முடைய அந்த உறவு வட்டத்தை தாண்டி நம்மால் சிந்திக்க முடிவதில்லை, நம்மால் பிறரை பார்க்க முடிவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை எப்படி கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நாம் நேசிக்க முயற்சிக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளையும் தாண்டி பிறருடைய தேவைகளை உறுதியாக மனப்பான்மையோடு நாம் எதிர்கொள்கிற போது நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி அவரை முதன்மைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். எனவே இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய விலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விலை நம்முடைய கடமையை செய்வது. பிரான்சிஸ் சேவியர் நியூ மாந்தன் என்கிற கருதுனால் வணக்கத்துக்குரியவராக இன்று திருச்சபையிலே போற்றப்படுகிறவர், வியட்நாம் நாட்டிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக திருச்சபை கொடுத்த பணியை மேற்கொள்ள அரசாங்கம் விதித்த தடையை மீறி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்ட அவர் தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு, தான் உருவாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு சிறு சிறு துண்டு பிரசுரங்கள் வழியாக நற்செய்தி அறிவு பணியை, கிறிஸ்தவ நெறிமுறை எப்படி வாழ்வது என்று எழுதி அனுப்பினார். இந்த 13 ஆண்டுகளும் அவர் சிறையில் இருந்து தன்னுடைய நம்பிக்கையாளர்களோடு தொடர்பில் இருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் த ரோட் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார், டியூட்டி இஸ் த பாஸ்போர்ட் டு ஹெவன், அதாவது கடமையே விண்ணகத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் யாரெல்லாம் கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் நிலைவாழ்வுக்குரியவர் என்பதை அவர் சொல்ல முளைக்கிறார். கடமை என்றாலே பலன் எதிர்பாராது செய்வதுதான். அவர் சொல்லுகிறார், ஒரு தொழிலாளி தன்னுடைய பணியிடத்தில் கடமை உணர்வோடு பணியாற்றினால் அதுதான் புனிதத்திற்கான வழி. ஒரு போர் வீரன் இராணுவத்திலும், ஒரு மருத்துவர் மருத்துவமனையிலும், ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பிலும், ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அலுவல்களிலும், ஒரு குருவானவர் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கூடிய பணிகளிலும் ஈடுபட்டால், கடமை உணர்வோடு பணியாற்றினால், செய்தால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு, மனைவி தன்னுடைய கணவனுக்கு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு கடமை உணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தால் அதுதான் புனிதத்திற்கான வழி என்று சொல்கிறார். அவர் இன்னும் அழுத்தமாக, இந்த உலகில் சில பொது நிலையினர் உலகத்தை துறந்து வாழ்வதுதான் புனிதம் என்று எண்ணுகிறார்கள். அதாவது தாங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம்னு வெளியில தெரியறதுதான் பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. சில குருக்கள் அரசியல் சார்ந்த பொது வாழ்க்கை சார்ந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இது ரெண்டுமே முரண்பட்டது. அவரவர் அவரவருக்கு குறிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருநிலை வாழ்விலே கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது யார் புனிதர் அப்படின்னா அவர் சொல்வது தீர்க்க தரிசனம் சொல்வதாகவோ அற்புதம் செய்வதாலோ ஒருத்தர் புனிதராக மாறுவதில்லை. தன்னுடைய சாதாரண கடமைகளை அற்பன உணர்வோடு செய்பவர்கள்தான் புனிதர்களாகிறார்கள் என்று அவர் யார் புனிதர் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லக்கூடிய இந்த வழியாக இயேசு நாம் கடமை உணர்வு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை நிலையிலே நம்முடைய கடமையை தெளிந்து ஆற்றுவதன் வழியாக நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நான் என் கடமைகளை விட்டு விட்டுட்டு ஓடிவிடக்கூடாது, வெளியே எதையோ செய்வதுதான் சீடத்துவ வாழ்க்கை அல்லது புனித வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நான் எனக்குரியவர்களுக்கு மட்டும் செய்வதுதான் என் கடமைன்னு என்னை சுருக்கி கொள்ளவும் கூடாது. அடுத்தவர்களை குறிப்பாக தான் தனது குடும்பம் தனது வீடு என்று சுருங்கி விடாது. பிறரை பற்றி குறிப்பாக ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை குறித்து சிந்திப்பவனும் உண்மையிலே சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, நாம் குறுகிய வட்டத்தை விட்டு பரந்த மனப்பான்மையோடு பிறருக்கு பணி செய்ய வேண்டும். இரண்டாவது, நம் கடமைகளை விட்டுவிட்டு வெளியே தப்பித்து ஓடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம் கடமைகளை சரிவர ஆற்றுவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை நற்செய்தியிலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் சிந்தித்தபடி நம்முடைய பழைய பாவ இயல்பை விட்டு விடுவது, கிறிஸ்துவின் சீடனாக பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய கடமைகளை சரிவர ஆற்றுவது, இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்கிற போது என்னதான் நம் கடமையை நிறைவேற்றினாலும் கிறிஸ்து இயேசு வெகுமதியோடு நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இன்றைய முதல் வாசகம் இரண்டு அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சூனேமுக்கு சென்ற இறைவாக்கினர் எளியா ஒரு பணக்கார பெண்ணுடைய உபசரிப்பில் உணவு உண்கிறார். அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலே, அவர் ஒரு இறை மனிதர், அவர் எப்பெல்லாம் வருகிறாரோ அவருக்கு தேவையானதெல்லாம் நாம் செய்து கொடுப்பது நமக்கு கடமை என்று சொல்லி அவர் தங்குவதற்கு இருப்பிடம், அவர் அவருடைய அன்றாட தேவைகள், அவர் பயணம் செய்கிற போது அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த பெண் செய்கிறார். இது அவர் ஏதோ கொடுப்பார் என்றதற்காக அவர் செய்யவில்லை, அதான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கடமை, நான் அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று உணர்ந்து அவர் செய்கிறார். எனவே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம், கடவுள் எலிசா இறைவாக்கினர் வழியாக அந்த பெண்ணுக்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக கடமையை செய்வோருக்கு வெகுமதி கடவுள் கொடுப்பார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்று வாசிக்க கேட்ட மத்திய நற்செய்தி 10:42 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கை மாறு பெறாமல் போகிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கடமை உணர்வோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலையிலே நீடித்திருப்பவர்களும், தங்களை தாண்டி பிறரை நேசிக்க தங்களுடைய கரம் பிறரையும் சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சியில் வாழ்பவர்களை, தங்களுடைய பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புது இயல்போடு வாழ முயற்சிக்கிறவர்களையும் இயேசு வெகுமதி கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிற அருமையான முடிவையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாழ்வை பெற, சீடத்துவ வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வெறுமனே வெகுமதியை மட்டும் நாம் எதிர்பார்த்தால் பத்தாது. அதற்காக இந்த இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நாம் கொடுக்க வேண்டும் என்கிற என்று சொல்லக்கூடிய விலையையும் கொடுப்போம். கிறிஸ்து எதிர்பார்க்கிற சீடத்துவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: தமிழ் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி தொடர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஒரு குறளை பார்க்கிறோம். அது நான்கு அறன்களை வலியுறுத்துவதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்வதற்கான ஒரு அறைகோல் விடுப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்போ அறம் என்றாலே நான்கு, இந்த நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும். எந்த நான்கு? அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். அழுக்காறு என்றால் பொறாமை. பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமை கொள்ளாமல் இருத்தல் ஓர் அறன். அவா, அவா என்றால் பேராசை கொள்ளுதல். அவாவின்மை, பேராசை கொள்ளாதிருத்தல். ஆக பேராசையை தவிர்த்தல் வேண்டும். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் கூறுகிறார். பேராசை மிகப்பெரிய பாவம் என்று திருஅவை கூறுகிறது. எனவேதான் தலையான ஏழு பாவங்களிலே இந்த பேராசையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அழுக்காறு அவா வெகுளி. வெகுளி என்பது சினம், சீற்றம். அங்கு கோபம் பொங்கி வருதல். ஆக இந்த சீற்றம் சினம் என்பதும் அது அறத்துக்கு எதிரான ஒன்று. நிறைவாக இன்னா சொல், இனிய சொல், இன்னா சொல். இனியவை நாற்பது, இன்னா நாற்பது என்று தமிழ் இலக்கியத்திலே மிக சிறந்த காப்பியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆக அந்த இன்னா சொல், இனியவை கூறல் என்பது பண்பு, இன்னாதவை கூறல் என்பது பண்பற்ற தன்மை. இந்த நான்குமே தவிர்க்கப்பட வேண்டும். ஆக அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல், இந்த நான்கும் தவிர்க்கப்படுகையில் அங்கு இயல்பாகவே இறையாட்சிக்குரிய நற்பண்புகள் பொங்கி வருகின்றன. அந்த நான்கும் இருக்கையில் அங்கு முதல் கொலை நடந்ததே அந்த கொலை தொடரும். காயின் பொறாமை கொள்கிறார் தன் தம்பி ஆபேல் மீது. அந்த பொறாமை அதனுடைய விளைவாகவும் அதனுடைய உள்ளீடாகவும் பேராசை இருக்கிறது. தான் கடவுளுக்கு விருப்பமான முறையில் நடக்காமலேயே கடவுளுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை. அது நடக்கவில்லை. தன் தம்பியின் மீது அங்கு பொறாமை கொண்டு சீற்றம் வருகிறது, கோபம். அது எப்படி, இவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், நான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அந்த சீற்றத்தின் விளைவாக அங்கு இன்னா சொல் மட்டுமல்ல இன்னா செயலும் நடக்கிறது, கொலையே நடந்து விடுகிறது. இவையெல்லாம் நடந்து முடிந்த பிறகும் கூட கடவுள் காயினிடம் கேட்கிறார், காயின் உன் தம்பி எங்கே? நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா? இப்படி கேட்பது என்பது இன்னா சொல், அது இனிய சொல் அல்ல, அக்கறையற்ற சொல். எனவே இந்த நான்கும் தவிர்க்கப்பட்டு அறங்கள் இன்று வளர்க்கப்பட வேண்டும். பொறாமை, பேராசை, கோபம், இன்னாச்சொல் என்கின்ற இந்த நான்கும். இன்னாச்சொல் என்பது கடுஞ்சொல் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னாச்சொல் என்பதை இன்னும் ஒரு நான்கு கருத்துக்களாக கூட பார்க்கலாம். பொய் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், கடுஞ்சொல் கூறுதல் என்பது ஒரு இன்னாச்சொல், அடுத்தவரை பற்றி இல்லாது பொல்லாத சொல்கிற புறங்கூறுதல் ஒரு இன்னாச்சொல், தேவையற்ற செய்திகளை பேசிக் கொண்டிருத்தல், இன்றைக்கு வருகிற தொடர்கள் அதில் வருகிற கதைகள் அதை பற்றி நேரத்தை வீணடித்தல், இவை எல்லாமே இன்னாச்சொல். எனவே இந்த நான்கையுமே தவிர்த்து அறன்களை வலியுறுத்தி இறையாட்சிக்குரிய மாந்தர்களாக வாழ்வதற்கு இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். இதை ஒரு திட்டமாக, வாழ்வியல் நெறியாக இன்று நாம் ஏற்றுக்கொள்வோம். அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் நாம் மன்றாடுவோம். பிறருக்கு உறுதுணையாக நிற்போம். நம் குடும்பங்களிலே, வாழ்கின்ற பணி செய்கின்ற இடங்களிலே இந்த நான்கையும் மற்றவர்கள் தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு சூழலையும் உருவாக்குவோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருக்குறளை நாம் இணைந்து சொல்வதற்கு முயற்சி எடுப்போம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் நாம் இணைந்து கொள்வோம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலம் 13 ஞாயிற்கான மறைவுரை சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு சிறுவன் தான் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே ஒரு அழகான மரத்தை காண்கிறான். அந்த மரத்தின் அடியே விழக்கூடிய விதைகளை ஒரு பெரியவர் புரக்கி கொண்டிருக்கிறார். அவரிடம், ஐயா, இந்த மரம் போல எங்க வீட்டிலும் ஒரு மரம் நட்டு வளர்க்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த விதைகளை இந்த சிறுவனிடத்திலே கொடுத்து, இந்த விதை அழகாக இருக்கும், தோல் பகுதி தடிமனாக இருப்பதால் சில காரியங்களை செய்து இதை முளைக்க வைக்க வேண்டும், நீ செய்து பார், இது கட்டாயம் முளைக்கும், இதே போல உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நீ ஒரு மரத்தையே உருவாக்கலாம் என்று சொல்லி அனுப்புகிறான். சிறுவன் அந்த வீட்டிற்கு வந்து சாமி படத்திற்கு அழகே அந்த விதையை வைத்து விடுகிறான். அவ அப்பா 2-3 நாட்கள் அதை கவனித்து, மகனே, ஏன் இந்த விதையை இப்படியே வைத்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பா, அந்த மாதிரி ஒரு ஐயா இப்படி முளைக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார், இதை முளைக்க வைத்து வீட்டில் அருகே மரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு நடந்ததையெல்லாம் சொல்லுகிறார். அப்ப அவங்க அப்பா, ஏன் இப்ப இதை நட்டு வைக்காம இப்படியே வச்சிருக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல இது அழகா இருக்கு, இத மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா நான் பார்க்க முடியாதே அப்படிங்கறக்காக எனக்கு யோசனையாவே இருக்கு, பேசாம இது இப்படியே வச்சிடலாமான்னு நினைக்கிறேன், வச்சிருக்கலாம், விதையை மட்டும் அழகோட பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணா, இது மரமாக வேண்டும் என்கிற ஆசையோடு வாஞ்சையோடு தான் நீ முதல்ல அந்த முதியவரிடமிருந்து இதை வாங்கி விட்டு வந்தாய். இது மண்ணில் புதைந்து மடிந்தால்தான் அதிலிருந்து வேறுபட்டு அதற்கு பிறகு முளை அரும்பி மேலே வந்து அது ஒரு மரக்கன்றாயி அப்புறம் பின்னால மரமாகும். இதை செய்துத்தான் ஆக வேண்டும். இதை செய்வதன் வழியாகத்தான் அந்த முழுமையான மரம் என்கிற பலனை உன்னுடைய கண்ணால் பார்க்க முடியும். இந்த கதை சொல்லக்கூடிய பாடம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறோம் என்றால் அதற்குரிய விலையை நாம் கொடுக்க வேண்டும். அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையிலும் கூட, நாம் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் கட்டாயம் அதற்குரிய விலையை நாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய விலைகளை கொடுக்க நாம் தயங்குகிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ஆழமாக நாம் எப்படிப்பட்ட வகையில் என்னென்ன விலை கொடுத்து நம்முடைய நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவாக்கு வழிபாடு வழியாக சிந்திப்போம். முதலாவதாக, பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்கிற 2 வாசகத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், திருமுழுக்கு வழியாக நாம் புது வாழ்வை பெற்றிருக்கிறோம், பழைய இயல்பு இறந்து போய்விட்டது, புது வாழ்வை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நாம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற நிறைவாழ்வுக்கு போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக நம்ம கொடுக்க வேண்டிய முதல் விலை நம்முடைய பாவ வாழ்க்கையை. ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய வாழ்க்கையில சுயநலம், அகந்தை, வெறுப்பு, பொறாமை, பாவ பழக்க வழக்கங்கள் என பல நிலைகளிலே நம்முடைய பாவ பழைய இயல்பு ஒட்டி கொண்டே இருக்கிறது. திருமுழுக்கு பெற்று நம்பிக்கை வாழ்க்கையை தொடங்கிய நாம் இன்னும் அதே இயல்போடு அந்த பழைய பாவ இயல்பை இறந்து போக செய்யாமல் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால், அந்த விலையை கொடுத்து நிறைவாழ்வை பெற நாம் தவறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலே எந்த பலனும் இல்லை, திருமுழுக்கு பெற்றவர்கள் என்று சொல்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை கேள்வி கேட்டு பார்க்க அழைக்கிறது. எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவாழ்வு நோக்கி பயணிக்கிற நாம், குறிப்பாக சீடத்துவ வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற நாம், முதல்ல கொடுக்க வேண்டிய விலை நம்முடைய பாவ இயல்பை, பழைய பாவ இயல்பை விட்டுவிடுவது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவ இயல்பை விட்டுவிட வேண்டும் என்று முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வது, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்கிற நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கிறோம், என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா நாம் நம்முடைய உறவுகளை, பெற்றோரை, பிள்ளைகள் பெற்றோரை, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்க கூடாது என்று அல்ல. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் பார்வையில் புனிதமான நேசிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் இயேசு சொல்ல விளைகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவு, நம்முடைய பிள்ளைகள் என்று நம்முடைய வட்டம் சுருங்கி விடுகிறது. நம்முடைய அந்த உறவு வட்டத்தை தாண்டி நம்மால் சிந்திக்க முடிவதில்லை, நம்மால் பிறரை பார்க்க முடிவதில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இயேசு அவரை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அழைப்பை எப்படி கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைகளாக ஏழைகள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள் நாம் நேசிக்க முயற்சிக்கிறோம். நம்முடைய குடும்ப தேவைகளையும் தாண்டி பிறருடைய தேவைகளை ஒரு தியாக மனப்பான்மையோடு நாம் எதிர்கொள்கிற போது, நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு விரும்புகிறபடி அவரை முதன்மைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். எனவே இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய விலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, தம் சிலுவை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விலை நம்முடைய கடமையை செய்வது. பிரான்சிஸ் சேவியர் நியூ மாந்தன் என்கிற கருதுனால் வணக்கத்துக்குரியவராக இன்று திருச்சபையிலே போற்றப்படுகிறவர், வியட்நாம் நாட்டிலே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக திருச்சபை கொடுத்த பணியை மேற்கொள்ள அரசாங்கம் விதித்த தடையை மீறி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதால் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். 13 ஆண்டுகள் சிறைப்படுத்தப்பட்ட அவர் தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு, தான் உருவாக்கிய கிறிஸ்தவர்களுக்கு சிறு சிறு துண்டு பிரசுரங்கள் வழியாக நற்செய்தி அறிவிப்பு பணியை, கிறிஸ்தவ நெறிமுறை எப்படி வாழ்வது என்று எழுதி அனுப்பினார். இந்த 13 ஆண்டுகளும் அவர் சிறையில் இருந்து தன்னுடைய நம்பிக்கையாளர்களோடு தொடர்பில் இருந்த அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து உருவாக்கப்பட்ட புத்தகம் த ரோட் ஆஃப் ஹோப் என்று சொல்லக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார், டியூட்டி இஸ் த பாஸ்போர்ட் டு ஹெவன், அதாவது கடமையே விண்ணகத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொல்லுகிறார். அப்படின்னா யார் யாரெல்லாம் கடமையை நிறைவேற்றுகிறார்களோ, தங்களுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் நிலைவாழ்வுக்குரியவர் என்பதை அவர் சொல்ல முளைக்கிறார். கடமை என்றாலே பலன் எதிர்பாராது செய்வதுதான். அவர் சொல்லுகிறார், ஒரு தொழிலாளி தன்னுடைய பணியிடத்தில் கடமை உணர்வோடு பணியாற்றினால் அதுதான் புனிதத்திற்கான வழி. ஒரு போர் வீரன் இராணுவத்திலும், ஒரு மருத்துவர் மருத்துவமனையிலும், ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பிலும், ஒரு அரசியல்வாதி தன்னுடைய அலுவல்களிலும், ஒரு குருவானவர் அர்ப்பணிப்பும் விசுவாசமும் கூடிய பணிகளிலும் ஈடுபட்டால், கடமை உணர்வோடு பணியாற்றினால், செய்தால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு, மனைவி தன்னுடைய கணவனுக்கு, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் தன் பெற்றோருக்கு, கடமை உணர்வோடு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்தால் அதுதான் புனிதத்திற்கான வழி என்று சொல்லுகிறார். அவர் இன்னும் அழுத்தமாக, இந்த உலகில் சில பொது நிலையினர் உலகத்தை துறந்து வாழ்வதுதான் புனிதம் என்று எண்ணுகிறார்கள். அதாவது தாங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகளை எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகம்னு வெளியில தெரிகிறதா பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. சில குருக்கள் அரசியல் சார்ந்த, பொது வாழ்க்கை சார்ந்த காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுவதுதான் ஆன்மீகம் என்று நினைக்கிறார்கள். இது ரெண்டுமே முரண்பட்டது. அவரவர் அவரவருக்கு குறிக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட திருநிலை வாழ்விலே கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அது யார் புனிதர் அப்படின்னா, அவர் சொல்வது தீர்க்க தரிசனம் சொல்வதாகவோ அற்புதம் செய்வதாலோ ஒருத்தர் புனிதராக மாறுவதில்லை. தங்களுடைய சாதாரண கடமைகளை அற்பண உணர்வோடு செய்பவர்கள் தான் புனிதர்களாகிறார்கள் என்று அவர் யார் புனிதர் என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என்று கருதப்பட தகுதியற்றோர் என்று சொல்லக்கூடிய இந்த வழியாக இயேசு, நாம் கடமை உணர்வு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை நிலையிலே நம்முடைய கடமையை தெளிந்து ஆற்றுவதன் வழியாக நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று அழுத்தி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் நான் என் கடமைகளை விட்டு விட்டுட்டு ஓடிவிடக்கூடாது, வெளியே எதையோ செய்வதுதான் சீடத்துவ வாழ்க்கை அல்லது புனித வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, நான் எனக்குரியவர்களுக்கு மட்டும் செய்வதுதான் என் கடமை, என்னை சுருக்கி கொள்ளவும் கூடாது. அடுத்தவர்களை, குறிப்பாக தான், தனது குடும்பம், தனது வீடு என்று சுருங்கி விடாது, பிறரை பற்றி குறிப்பாக ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை குறித்து சிந்திப்பவனும் உண்மையிலே சீடத்துவ வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சீடத்துவ வாழ்க்கைக்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை, நாம் குறுகிய வட்டத்தை விட்டு பரந்த மனப்பான்மையோடு பிறருக்கு பணி செய்ய வேண்டும். இரண்டாவது, நம் கடமைகளை விட்டுவிட்டு வெளியே தப்பித்து ஓடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம் கடமைகளை சரிவர ஆற்றுவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இதை நற்செய்தியிலிருந்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் சிந்தித்தபடி நம்முடைய பழைய பாவ இயல்பை விட்டு விடுவது, கிறிஸ்துவின் சீடனாக பிறரை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வது, நம்முடைய கடமைகளை சரிவர ஆற்றுவது, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்கிற போது என்னதான் நாம் கடமையை நிறைவேற்றினாலும் கிறிஸ்து இயேசு வெகுமதியோடு நம்மை ஆசீர்வதிப்பார் என்றும் இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இன்றைய முதல் வாசகம் இரண்டு அரசர்கள் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். சூனேமுக்கு சென்ற இறைவாக்கினர் எளியா ஒரு பணக்கார பெண்ணுடைய உபசரிப்பில் உணவு உண்கிறார். அந்த பெண் தன்னுடைய கணவரிடத்திலே, அவர் ஒரு இறை மனிதர், அவர் எப்பெல்லாம் வருகிறாரோ அவருக்கு தேவையானதெல்லாம் நாம் செய்து கொடுப்பது நமக்கு கடமை என்று சொல்லி அவர் தங்குவதற்கு இருப்பிடம், அவர் அவருடைய அன்றாட தேவைகள், அவர் பயணம் செய்கிற போது அவருக்கு தேவையானதெல்லாம் அந்த பெண் செய்கிறார். இது அவர் ஏதோ கொடுப்பார் என்றிருப்பதற்காக அவர் செய்யவில்லை, அதான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு கடமை, நான் அவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று உணர்ந்து அவர் செய்கிறார். எனவே மிக அருமையாக நாம் பார்க்கிறோம், கடவுள் எலிசா இறைவாக்கினர் வழியாக அந்த பெண்ணுக்கு ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக கடமையை செய்வோருக்கு வெகுமதி கடவுள் கொடுப்பார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்று வாசிக்க கேட்ட மத்திய நற்செய்தி 10:42 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கை மாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கடமை உணர்வோடு தங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிலையிலே நீடித்திருப்பவர்களும், தங்களை தாண்டி பிறரை நேசிக்க தங்களுடைய கரம் பிறரையும் சென்று சேர வேண்டும் என்கிற முயற்சியில் வாழ்பவர்களையும், தங்களுடைய பழைய பாவ இயல்பை களைந்துவிட்டு புது இயல்போடு வாழ முயற்சிக்கிறவர்களையும் இயேசு வெகுமதி கட்டாயம் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிற அருமையான முடிவையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாழ்வை பெற, சீடத்துவ வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வெறுமனே வெகுமதியை மட்டும் நாம் எதிர்பார்த்தால் பத்தாது. அதற்காக இந்த இறைவாக்கு வழிபாடு வழியாக இறைவன் நாம் கொடுக்க வேண்டும் என்கிற என்று சொல்லக்கூடிய விலையையும் கொடுப்போம். கிறிஸ்து எதிர்பார்க்கிற சீடத்துவ வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.